0: எமது மொரிஷியஸ் வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த இனிய திங்கட்கிழமை மத்திய வணக்கம். நேரம் பிற்பகல் 1 மணி ஆகிவிட்டது. இன்றைக்கு திங்கட்கிழமை, ஜூன் மாதம் 8ஆம் தேதி. நம் மாதத்தின் வைகாசி மாதத்தின் 25ஆம் நாள் திங்கட்கிழமை. வாரத்தின் புதிய தொடக்கம். நாளை புத்துணர்ச்சியுடன் தன்னம்பிக்கையுடனும் தொடங்க வேண்டும். ஒவ்வொரு புதிய விதியலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புதிய வாய்ப்பு. உங்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு முறை என் உளம் நிறைந்த திட்டிக்கும் திங்கட்கிழமை வணக்கம். நாள்தோறும் நாம் வழங்கும் உங்கள் நிகழ்ச்சி இது. 3:45 நேர நிகழ்ச்சி உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

எந்தவொரு நல்ல காரியத்தையும் விநாயகரை அல்லது கணபதி வணங்கி தொடங்குங்கள். தடைகள் யாவும் தகர்ந்து விட்டு உங்கள் வசமாகும்.

அவன் அசையாது, அணுவும் அசையாது. எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அவனே. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. சிவபெருமானை போற்றும் பக்தி தன்னும் பாடல் ஒன்றை கேட்போம். பாட்டுக்கு குரல் கொடுத்தவர் நம் உள்நாட்டு கலைஞர் வாக்குவா கலைமகள் பஜனை கழகத்தார்கள்.

இதுவரை நீங்கள் கேட்டு வந்தீர்கள் பக்தி மிகும் பாடல்கள். பக்தி பாடல்களுக்கு பிறகு வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு. வள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம். தினம் ஒரு திருக்குறளை

0: தமிழ் நீக்க அவர் தந்த திருக்குறளை வாழ். அறத்துப்பால் இன்றைய குரல் நிலையாமை, இன்ஸ்டபிலிட்டி. அக்காய பெற்று செல்வம் அது பெற்றால் அங்கு பாங்கே செயல். நினைக்காத இயல்புடைய செல்வத்தை அடைந்துவிட்டால் அதை கொண்டு நிலையானதை செய்ய வேண்டும் என்பதை இதன் பொருளாகும். தட் இஸ் வெல்த் இஸ் பெரிஷபிள். லெட் தோஸ் ஹூ அப்டெயின் இட் இமீடியட்லி ப்ராக்டிஸ் தோஸ் virtues which are imperishable. வழக்கப்படியாக குறப்பாக்களை பாடலின் இசை மூலமாக பாரத்ராஜ் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். நிலையாமை குறப்பாக்களை, இன்ஸ்டபிலிட்டி.
1: நிலையாமை l'ignorance qui fait prendre des choses transitoires aux choses éternelles est vraiment crasse. Les grandes richesses arrivent comme les foules au théâtre. Elles partent aussi comme ces mêmes foules.

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி
1: உங்கள் நிகழ்ச்சியை தொடர்கிறது. உங்கள் அன்றைக்கும் இன்றைக்கும்

சரியாக பிற்பகல் 1:15 காதல் கண்மணி அன்பின் ஓர் அன்னியை அன்பே பொழியும் அன்னியாகவும் அறிவை பெருக்கும் ஆசிரியாகவும் அக்கறை செலுத்தும் சகோதரியாகவும்

பல பருவங்களிலும் உருவங்களிலும் நிறைந்திருக்கும் பெண்களை போற்றுவோம். தோழமை காட்டும் தோழியாகவும், மனதோடு கரைந்துவிட்ட மனைவியாகவும், மகிழ்ச்சி இறைக்கும் மகளாகவும், தந்தையான பின்பும் நம்மை

அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில் இன்னிசை பாடல்களின் சுவை தரும் பாடல்கள். இதோ அடுத்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள புரண்ட வீடா புகுண்ட வீடா படத்து பாடல், அருமையான ஒரு பாடல், அருமை பெருமை கூறும் ஒரு பாடல். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1993 வெளிவந்த படம் இது. கவிஞர் வாலி எழுது, இளையராஜா அவர்கள் இசையமைப்பில் மனோ, கேஸ், சித்ரா ஆகிய இருவரும் இணைந்து பாடும் பாடல்.

பாடல் ஒரு பெண்ணின் திருமண பயணத்தையும் அவளது பொறுப்புகளையும் அழகாக விவரிக்கிறது. மங்களத்தின் அடையாளம். அந்த வீட்டுக்கு ஒளியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் மகாலட்சுமி அல்லது விளக்கு ஆக கருதப்படுகிறாள். அவளது வருகை குடும்பத்தின் இருளை நீக்கி வலிமையை கொடுக்கும் என்பதை இந்த வரி குறிக்கிறது.

ஒளி மொரிஷசு மானொளி உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில் ஆசை ஆம் ஆசை காரணமாக எதுவும் செய்யக்கூடாதுதான் ஆனால் உலகில் ஆசை இல்லாத செயல் எதுவும் இல்லை வேதம் கற்பதும் சடங்குகளை செய்வதும் ஆசையினால் என்றோ ஆசை இல்லாமல் ஒரு மனிதனும் ஒரு செயலையும் செய்வதில்லை ஒரு ஆசையும் தூண்டுதலினால் ஆசை நிறைவேறவே அவன் எதையும் செய்கிறான் இதுவரும் இந்த பாடலை உங்களுக்காகவே ரோஜா படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடல் புகழ்பெற்ற ஒரு பாடல் அக்கால திரைப்படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடலை உங்களுக்காக பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அளிக்கின்றோம் சின்ன சின்ன ஆசை சிறகளுக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைக்க ஆசை மின்மினி குரலில்

இன்னிசை பாடல்கள், இன்னிசை திரை கீதங்கள் இதோ வரும். இசை புயரகமானவர்கள் சமைப்பில் அமைந்துள்ள டுவெட் படத்து பாடல் அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. இந்த வரிகள் காதலின் ஆழத்தையும் பெண்ணின் அழகையும் கவிதையாக விவரிக்கின்றன.

நினைவில் நிற்கும் தீவிரமான ஒரு காதல் பாடல். காதல் நம்மை தொடும் வரை நாம் இருவருமே தனித்தனியாக இருந்தோம். ஆனால் காதலினும் பொன் சங்கிலி நம்மை ஒன்றாக இணைத்தது. கடலில் மழை துளி விழுந்த பிறகு அது எந்த மழை துளி என்று எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல் உன்னுடைய காதலில் நான் முழுமையாக கலந்துவிட்டேன்.

பாடலை தொடரும் வரிகள் சீதையின் காதல் அன்று விழிவழி நுழைந்தது, கோரியின் காதல் இன்று செவிவழி புகுந்தது. என்னவோ என் நெஞ்சினை இசை வந்து துளித்தது, இசை வந்த பாடை வழி தமிழ் மெல்ல

யாரும் இல்ல தனி அரங்கில் இனித்து கனிந்தது இனிய கீதங்களில் நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறுவப்பெறும். இன்றிரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி சேருவின் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நாளைக்கு நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் ராத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சியினை பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உள்ளம் நிறைந்த வணக்கம்.

0: This is Radio Marches.
1: Assalamu alaikum.
2: Kimchi Mauritius.
3: Namaskar.
4: Shrotalandariki hrudayapurvaka namaskaram.
5: Ungal anaivarukkum vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
7: வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.

வானொலி அன்பர்களையும் எல்லாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரையும் அது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் இன்னிசை பாடல்களும் மற்றும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். வானொலி அன்பர்களே, முதன் முதலாக இறைவனை போற்றும் பாடலொன்றை கேட்போம்.

வருடைய அன்பர்களை அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. என்னெடுத்திகளேல் என்றார் ஔவையார். அதாவது என்னும் எழுத்தையும் நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஔவையார் சட் லிட்ரேச்சர் அண்ட் நியூமரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்டஸ் ஃபாலோ த பர்ஃபை ஆஃப் ஔவையார். அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். சாதன சர்க்கம் அவர்கள் பாடிய இந்த ரகசிய என்னும் பாடலை உங்களுக்கு தருகின்றோம்.

வருடைய அன்பர்களே, இந்த உலகமே ஒரு நாடக மேடை. இந்த நாடக மேடையில் நாங்கள் முயற்சி செய்து நாங்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்பது பெரியோர் பழமொழி.

வருடைய அன்பர்களை, குத்து படத்திலிருந்து வந்துள்ள நிபுணா நிபுணா என்னும் பாடலை சாதன சர்கத் உடைய குரலில் கேட்கலாம்.

வானொலி அன்பர்களே, உங்களுக்கு சிறந்த தமிழ் பாடல்கள் வரிசையில் இனிமையான பாடலை தருகின்றோம். அடுத்து வரும் பாடலை சிறப்பாக புலகூஷ் ஊரில் வசிக்கும் முன்னியன் குடும்பத்தாருக்கும், ஹிஷ்மா ஊரில் வசிக்கும் முருவன் குடும்பத்தாருக்கும் அன்போடு தருகின்றோம்.

வருடி அன்பர்களை நாம் வணங்கி வந்த இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி காதல் என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.